ஹரே கஜதன ஹே மனமே ஒரு பல்லவி சாலத் தொழிலும் ஒரு பல்லவி சாலத் தொழிலும்.